0: வண்ணை ஆமுலே ஆமுலே ஆமுலே
1: வைஞ்ஞானி லாக்கின் கிந்து விஞ்ஞான சாரிவா
0: பிளவிஞ்ஞா சல்வனை பிளவிஞ்ஞா சல்வனை